அவே ஆத்தம் பரதாசகோ. வேதபாணி சேத்தல் கிரந்த ஜசங்காவே ஜாக்கோ சிவ முன் ஜெயநாத ஜாத்த கபிலாசிகோ. ஜாக்கோ ஜோகி ஜதி சித சாதக அநேக தப் கதா ஜூட் பேத கியே ஃபிரத உதாசகோ. சோத்தன் சத்குரு சுக பாய கிருபா.